0: Beijo, te amo.
1: Ponze, mama. Oli otya mutabani? Oli bulungi? Naffe gye tudde tulina buzibu. Mukama akyatukuuma. Naffe tukusabira Mukama akukuume, akusumulule. Ojja kuvaayo. Ojja kuvaayo nga Mukama ye mubeezi waffe. Kubanga tewabba tewatta. Ojja kuvaayo. Nze nnina okukkiriza nti ojja kuvaayo mu linnya erya Yesu. Naye nga naffe gye tuli eno. Akasana kangi nnyo kaako kamala. N'ekirala nadde nkugamba nti omuyindi ono ankubira ku ssimu ambuuza nga bw'otegedde wali eri naye era akasente tetulina bulungi. Naye nga tukusabira Mukama akusimulule. Mukama ajja kukusimulula. Naffe gye tuli tetulina buzibu. Enansana mpulizaayo. Enansana mpulizaayo. Gye wali. N'ekirala Filipo. Nabadde nkugambye nti oddemu ompandiikire ku nnamba eri ey'omusajja kwe wali oŋŋambye. Okusindika obubaka kubanga saamufuna essimu ye teriiko. Essimu yange kuba nga teriiko. N'olumbe lwa kansala bagenda kulwabya mu Desemba. Desemba bagenda kulwabya olumbe lwa muzeeyi. Naye nga tukusabira munnange Filipo, tukwagala nnyo. Kama akukuume tukwagala era watubaaza nnyo nnyo. Kuba nali ntunuulidde emisingi ebiri gyonna ne ginvaako. Naye Mukama ajja kukomyawo.
2: Assalamu alaikum. Kadar. அலம்துல்லா, இது கிடச்சிது. உங்க லெட்டர் கிடச்சிட்டு, லெட்டர் படித்தாச்சு. சாஜப்பாவுக்கு அனுப்பி விட்டேன் லெட்டர். அலம்துல்லா, உங்களோட ரெண்டு லெட்டருமே கிடச்சிது. 30ஆம் தேதி அனுப்புனது வந்து 30ஆம் தேதி அனுப்புனது, அப்புறம் 22ஆம் தேதி அடுத்தடுத்தப்பில் அனுப்பியிருக்கேன். அது அடுத்தடுத்தப்பில் எனக்கு லெட்டர் எனக்கு கிடச்சிது. அலம்துல்லா, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் ரிப்ளை லெட்டர் நான் உங்களுக்கு எழுதி நான் போட்டு விட்றேன். அம்மாவுக்கும் அனுப்பிட்டேன், நீங்கள் அனுப்பி லெட்டர் அம்மாவுக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். தம்பி உள்ள தம்பிக்கு அனுப்பிட்டேன். இப்போ ரெண்டு பேர்ட்டையும் இது கேட்டிருக்கேன், அதில் எதுவும் விஷயம் சொல்லணும் மாதிரி நான் கேட்டிருக்கேன். இன்ஷால்லா உங்களுக்கு எல்லா செய்தியும் கிடச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக டிராஃப்ட் பண்ணி இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு லெட்டர் உங்களுக்கு எழுதுறேன். இல்லைன்னா இப்படி அடுத்த வர வாக்கில் இன்ஷால்லா நீங்கள் அம்மாட்ட பேசினதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணிக்கலாம் தானே? அதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதி போட்டால் சரி, இல்லைன்னா இன்ஷால்லா வந்து மீட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் அஸ்ஸலாமு அலைக்கும்.
3: Leandro, boa tarde. Aqui é tarde, aí já é madrugada ainda. Um beijo, meu amigo. Olha, estou muito feliz porque já instaurou o seu processo de transferência, já liguei em Brasília, já estou batendo o pé lá também, tá? Nas cortes superiores. Qualquer hora vão bater aí e te colocar no avião e te trazer embora para casa, tá? Qualquer momento. Eu não sei se sua medicação tá chegando, porém eu consegui um contato nos direitos humanos e eu vou fazer chegar a medicação. Fica com Deus, obrigado pela confiança e você vem embora pro Brasil. E não esquece que eu te amo, sou sua amiga e se organizar você já sabe, né? Beijo.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர், சுகமாக இருக்கியா? எல்லாம் நல்லா சுகம். லெட்டர் வந்துச்சு, ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருந்தா, இப்போ தான் வாட்ச் முடித்தேன். அதாவது கம்யூனிகேஷன் கேப்பே வந்து உங்ககிட்ட நான் போடுறதும் உனக்கு 10 நாள் கழிச்சு வருது, நீ போடுறதும் 10 நாள் கழிச்சு வருது. சரி விடு, 28ஆம் தேதி வரேன்னு சொன்னான், அதுக்கப்புறம் 3ஆம் தேதி போகிறேன்ட்டு அதுக்கப்புறம் சொன்னான். அதை மெசேஜ் வைக்க முடியல, வச்சேன். அது உனக்கு இந்த வாரம் கேட்கணும்னா அடுத்த வாரம் தான் கேப்பா போட தெரியுது. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ திங்கக்கிழமை வச்சுருக்கேன், அனிமே வர ஞாயிற்றுக்கிழமை கேட்பா, கேட்டுக்கோ. வீட்டில் நல்லா சோமாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பாப்பாவுக்கு ஃபோன் அடித்து பேசி, பாப்பாட்டையும் சொல்லியிருக்கேன், விசிட் வந்து வானான்னு சொல்லியிருக்கேன். அனிமே உங்களுக்கு தான் கால் பண்ணுவான் அப்படி, அவன் இங்கே கால் பண்ண போகிறான் எனக்கு அப்படின்ட்டோ. பாப்பாவுக்கு மறந்துடாமல் கால் அடித்து பேசிக்கோ. லாயர் உன்னை இன்றைக்கி பார்த்ததா சொன்னான், அதுக்கு மெயிலெலாம் போட்டு டீட்டெயில் சொல்லணும். உனக்கு வந்து அந்த இது வந்து ஓகேன்ட்டு ஓகேன்னு இது பண்ணியான், அக்செப்ட் பண்ணிட்டான். அது அவங்க அடுத்த நாளே வந்து 3ஆம் தேதி பார்த்துட்டு வந்து 4ஆம் தேதி சப்மிட் பண்ணிட்டாங்க. இனி அது எப்போ கால் ஃபோர் பண்ணுவாங்கிறது வந்து இனி தான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
5: Daddy, I am Agatha. We all miss you so much. Please take good care of your health inside and Don't worry about us. I promise I will take good care of mommy and look after our home. We are waiting your letters and waiting for you to come back. Love you.
0: Mensagem vai pro Edwin Pérez. Oi, pai, como você tá? Você tá bem? Eu tô bem, você? Manda uma carta. Tchau, beijo, te amo. Um abraço, tchau, beijo, te amo.
6: All right, everyone, listen, it's 8:51, almost 8:52. I'm going to have to make special arrangements for the program tonight with Swahili and messages, which normally we don't do, but we'll carry them over into the Hour of Love hour tonight as an exception. But listen up, everybody. I want everybody to understand and be reasonable. I've got about 8 minutes left before I go up to the Hour of Love program. I didn't even have a chance to greet everyone tonight or read the messages who they are for at the MP3 messages. But we're going to have to limit them. Now, some of you are sending to your inmates here 5 or 6 or 7 messages. Please be reasonable and understand. The program is here for everyone. Also, the streaming messages here are, we're going to have to limit the length of them and the number there because, you know, there's an awful lot of prisoners there listening to the program here, and we're going to have to limit the messages maybe to 1 or 2 per person per week, or to limit the time maybe down to 35 or 40 seconds. Thanks for your understanding there. So I'll just say MP3s were South Africa today. Rubiela Maria Gallo, be careful. There's quite a few. Juan Jose Paplin, Ian, that's okay. John Paul, Leon Rojas, Fernan Cabrera, Moses Garcia, Hernando Garcia, Luis Fernando Villa, Juan Patlin, Omar Ura, Brandon Spoon, Leonardo Terres again, Leonardo Terres, you have to be careful there, shorten the messages, 1 or 2 per inmate, Cesar Cruz, Pedro Duarte, Braga, Martinez, Brandon Spoon, Leon Terres once again, Antonio Elton, and the others just say MP3, Maria Isabel Venegas, Stephen Arias, Jose Pincai, Juan Jao Gabriel there, that's a few there, Cesar Sanchez. You know who you are who are sending sometimes many multiple messages. Please, the program cannot do that. And now is 7 minutes left, 6 minutes left. I'll try to read them as many of the messages as I can that came in on the live stream, and the others I will carry over to the Hour of Love tonight. Okay, let's see. So let me get to the top here. I don't know what happened to the ones on the top. From Joel Marcendos, Barnote Bruce, Mayor Phyllis, Juan Gabriel, Mia Santos. Hello, Brother Bruce. God bless you. I hope everyone there is fine. Just say hello to my lovely sister, Jessie Carrera. I love her so much. I hope and see her next month. Everything will be fine to you. Everything, I love you. Want to see you soon, my dear. Love you always. Kimmy Wright. Hello to Gary Gabriel. I've been waiting on your call. I always been have my phone with me. Kay is here with me. I just received a text from her. May you be healthy and be at peace with Jesus in your life. We all love you, and you are so much, we love you so much, son. Frank said hello also. Have a blessed week. Hugs and kisses. Love, Mom, John, Gideon. Next Sunday is Gideon's first birthday. Well, fantastic. Mia Sandra, I just want to say hello to Rubiela Gallo. Yes, and you've already sent many, many recording messages. I want to say may God bless you, my dear. So happy to hear about your news. I'm so happy for you. See you soon, my dear Mork. And Leon, good evening, Brother Bruce. I really wish that God may bless and protect you, just as he gives you strength and many years of your life to continue this work that helps prisoners so much to connect with their families. Thank you. And therefore, I will read this special message from an inmate. Today I want to, which will give you more time. Today I want to leave a message for my friends, Eder, Antonio, Helton, Nonato, Fernando, Marcelo, Marcos, Ali, Hyder, Daniel, Carlos, Hack, Thailand, and for other Brazilians who I don't know, like Jao, Leandro, and others. My friends, it is not easy. I lived almost 10 years in Hong Kong prisons, and I know how much the officers there are, well, not so good. And cowards, wow. And Mr.